0: ti sam su an ning im hu nie dian na ki ta sin ki zhan dong mi bun ta zhang bo kang na hyo pe be po mo bun bu na ma yo wa ti bun ki xia le ngam ne yo wa ta ki qu ji mi du pie nem gu ti
1: ba ba la ni la kong kam san
2: wan ge ge wo yo za guo de ge ge gen ge qiu de de duo jiao ka de ge bu yo a
1: la la ni la shu ju
2: 顾少主任顾把你平素的清平囊子对面娃亲平阿爹整整齐心的那你三五小强三整整休息面看一来啊嘞是呗他前呢泡沫的心下是羡慕你呢那羡慕的那讲佩服南北那羡慕南生无不了输给快来南生哦安妮啦羡慕的擦了那写了个写到的那故事在里用的那送给其中中那汉羡慕的那趴下哎看你羡慕
1: 这边拍拍泡沫停在心里啊我有找个家就顶着你写人家爱人呐拉丁拉丁哦大大的恩了天上白米王前面打了送个拉丁爷两天前面白米王
2: 前面滚就去看

0: ngai ku ka chen long ti te si lu ni da zi re lin si ja la ta chu re si
1: o
0: chu nyu le nga lu thon do ki kha pa ong ro ye an de ge da dong si ja ge lin si u ta chu re si
1: den da yo mo ye su le
0: a ka ka pa ri ma si nga ku ka chen long ti dro ma chung ge le ra no nang ti
2: a ku da wa chu ge bi so cha si chu ge ku ka chen long ti chen ga re go
1: ju si le ro ge go mo dong ni na chen ga re do
3: 这总看陈家英的嘛是阿哥的去跟这种女人的肉肉的真那个陈家这个一年了别马从跟的那群女人别耍他是这土地了哪路从马点出差的是啊书记切在的呢就做些就得我操马过去你的土就里怕压陈家这国家城路鸟从些呢让了恰过鸟的全都卡巴诺了三只鸡带的俺的吃了个真好那军哥
4: 我要书记，你打打的马林哥啊，敲工的点那么要。
3: 等着些呢，打打的，却等着牛哥呢，龙城人这些把小酒个扎住能着呢，痛个，等着牛哥嘞，请个姐，我家成龙了，点过些。
5: 再多点别情绪，娘们都送。
6: 是不是让查某？
7: 该先总比你么？那我失败了。